0: மங்கே இவ்வாயினாவே அல்ல சீர்
1: Gustavito, vamos a venir hoy, Gustavito. Avísame, Gustavito.